மாமயங்கலி தெசலே சரிவை தன்னதினி ஓ ஓ ஜான்யோ மாபாபு சொன்னாய் நீ நைதம்தா அனி பாகு நைதோ ஓ நைதோ தெசகுரி ஓய் நைதோ பதங் சம்தங் மாமயங்கலி தெச சரிவை தன்ன காஜியா ஹோமோ ஓ ஓ ஜான்யோ